நிகம் குணபலாஷ அஹுரங்க வெறி ரஸ்கலாங்க ஹாதுரத்துங்க ஃபால் வெகும் வா தெதுமகா அஹுரம் வீணம அதி எகலாங்க ஹாதுரத்துங் அஹுரன்ன ரஹ்மதே எபஹி நபீ கமாய் ரசூலுக்கம் எகலாங்க தெவ்விஹிது எகலாங்கெங் அஹுரங் உரதிஜ நம அல்லாஹுக ஹாதுரத்துங் அஹுரன்ன நசுரு தேனி ஃபஹெ கா குஹிஜி ஃபஹெ கெல்லுன் தினு நூங் எஹிங் கமே தியபே மீஹுங் அஹுரன்னகங் இத்துரன் நுகுரமுய்.

0: சின்ஸ்டேஃபன் சார் தாரி வரவங்க
1: அரண்டக்கி மிகவுமுக பார்வரி தாரி மேதகன் வா இஸ்லாம் தீனா மிலோபத் கவும அரே அபது ஸ்தேதுரே வஃபாத்ரி வானம் இஸ்திமாரி வத் இஸ்பக்தா அத அரே நகட்டா தமாட்டானம் கவும் பேணுவா கொம்மே ஹிந்தகா கெரிகெங் ஹிக்மத குர்மதிலா எக கமுக அஹரே மான அஹரே ஹிபர் நிபகண்டனி கவும் கப்தோதுங்க ஜிஹாதா குர்பானி நிகவும் முஸ்தபல் உம்மீத் கமுக அஹரே மான அஹரே பாகேதலி மேங் அல்லாஹ் ஹஸ்ரத் அஹரே கே யஸ்மே நுகுடான்
0: அடுவடாத்தி அசம் தயாதேவி அடு ஆதி நேஷனல் சர்வீஸ் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் தர்வர் உண்ண அசம் தயாதினம் குறைகிறது லெஃப்டினன்ட் கர்னல் யூசுப் ரஷீத் கமாண்டிங் ஆஃபீஸர் அது மேர் மியோத்தி கேங்கண்டா மீ அது மீ ஹாச ப்ரோக்ராம் இனியும் ஹாச லஷ்கர் மேதானோ இங்கா தீமே இசுனே கூட இருக்கொள்க தெரியன் அது மேகுது அவளமன ஃபெனிகே மிதனே திஃபாய் வசீர் நோக்கிவிடாங்க ஹாசுக்கு ரிஃபாபா மேதானோ நோத்த மீ ஸ்டேஜ் மச்ச மிஹாரம் மேத்தர் கேகண்டக சரஹத்து மெதேக்க ஹிசாப மேதானோ மெதுக்க ஹிசாப மிஹாரோடாங்க இஸ்கரி ஹிங்கம் கேஸ் மிஹார் தூதம் அச்சேரும் அப்போ மடுக்கொல்லா எஜுனே அங்கே மிதனி ஆதி மேதானோ ஹிங்கா தேம் எஜுனே அதி ரிப்போர்ட் குராத்தம் அவள் மினஃபினிக மிதனி கண்டித்தம் கொள் உஃப்லா அஸ்திரி கொல்லம் அப்போ ஆதி லஸ்கர் மேதானோ ஹிங்கா தேம் எஜுனேக்க எதி வடையாக மேக்கீக மின்சாரி மிகம ஹுத்தம் அணக்காஸ் கண்டித்து கொல்ல மச்ச நகுமா குருணி சதா குருமஃபுக ஆழ்மனி மேத்தர் எம்ரி மேதானுக மேத காமே ஹிங்கா ஃபுதா மஞ்சர் கண்டி ஹிஃபேக அஷ்காரி ஹிங்கமுக திதவெரின் திதவெரின் காத்துக கொஸ் மேமடு கொல்லனி மேதானுக மேத மடு கொல்ல மஃபு மேத்தருக கொமாண்ட் லஸ்கர் என்ன அது பெண்ணுகை மெதியை மிஃபார் இருமச்சவி கொள்க எப்பே பேக் மீ திஃபராத்தும் திமாவுக்கு தன்னவாதியும் திபேஃபணும் மீ மீ மேதான தி லஷ்கர் நோத்த மீ லஸ்கரிங் ஆஸ்வாதிங்க விஸ் திஃபராத்து கப்பே இல்லாக ஏங்கமும் எப்பே குர் மீ இருமச்ச அனபே குழங்க பாவத்த மிஹார் மீனு எம்பரி லாப் ஸ்கொடுத்த பாக்கியம் பாவத்த அது மேத்தர் தீரஸ்கரிங்க மீ பேவரி கேகண்டக
2: சாத ஹப்தாக முத்தத குறியகெந்தி அம்மி தம்ரின் ப்ரோக்ராம் பரிஹம குருமப்பஹு தின்ஸ்தேக சாலி சதர் தரிவரும் மீ அது தஸ்வினிமானே அதே தேவன நேஷனல் சர்வீஸ் இனிஷியல் ட்ரெயினிங் கோஹுக பேவரிங் மேதானும் எம்பரி ஹிங்காதா வகுத்து குறிஹா பேஃபளும் கொள்ளத்தெது வேடான் தெபும் எதேங்
0: அது மிஹார் மியோத்தி மீ வகுத்து ஆச மீ அது ஹாச ப்ரோக்ராம் ரஸ்மியத் கேண்டக நியம காண்ணனி பத்தனி ஹிதமத்துக்கு பேவரி பேவரி மிஹார் மிவனி எம்பரி தீவமுக பேண்டு மியூசிக் ஆக்கியக ஃபெனிக மிதனி அவனு பேண்டு மீ மேதானுக திஃபராத்து பட்டாலு போஸ்டகம் மர்ஹபா தெளிவும் பட் மீ குல்தியக விட்டேதிய கங்க்ரலேஷன்ஸ் ஜாதா மிவனி அது அது மீ மியூசிக் ஐவர மித்தன ஆஸ்தி வேதனை வரி அத்தில் படு ஜிஹமும் கிந்த ஆடு அவள் மிஹார்த்தி ஆடு இவட என்னவனி இதாஹி மீ பிங் குரபாஷியா மா மியாளாக மீ வத்தன் மீ பிங் மீ ராவ் குழவி கேம் கிந்தனி ஆ மீ ஆக்கி மேதானுக வஷாக மீ தா ஹொரி எம் ஏ குறி குணம் ஃபராத்து நோத்த அவள் மட்டும் தெக்குன் ஃபராத்து பட்டாதா ஃபொரி ஹவா கொடுக்கும் அருவால மஞ்சூர் சாவளம் பண்ணியகிந்தனி மீ மீ நிம்ம ஃபாஹக்குறமே கோத்தம் திஃபராத்தோங்க பேசிக் ட்ரெயின் ஸ்கூலுக்கு திஃபராத்த பா கோத்த அஸ்கரி திபே மீஹம் திஃபராத்த தம்மந்த மஞ்சர் பெண்ணனி மேதான் தூக்கம் பெண்ணுகே மிதனி திபே மீஹம் வர ஹிங்கேம்

கம் புனபலாஷ் அஹுரங்கே வெரி ரஸ்கலாங்க ஹாதுரதுங்க ஃபால் வெகும்வா தெதுமகிக்கா அஹுரம் வீணம அதி எகலாங்க ஹாதுரதுங் அஹுரன்ன ரஹ்மதே எபஹி நபீ கமாய் ரசூலுகம் எகலாங்க தெவ்விஹிது எகலாங்கெங் அஹுரங் உரதிஜ்ஜனம அல்லாஹுக ஹாதுரதுங் அஹுரன்ன நஸ்ரு தேனி ஃபஹெ காக்கு ஹிஜ் ஃபஹெ கெல்லுன் தினு நூங் எஹிங் கமே தியபே மீஹுங் அஹுரன்னகங் இத்துரன் நுகுரமுய்.